அவ சீல வின் ரேடியோ நான் வட்டிக்க சேர்றோம் அபேருக்கு பேங்க் டைம் ஓல் டோ இன் பண்ணிட்டு வா கஞ்சு மகுவாக்கு ஜாமு கேன நோ ஜம்மு நோ மோகா மேரா நோ கோட் போட்டின் அபே நோய்